0: மல்லிகா!
1: அசூரியம் பசியலேன மகாரணிவார் ஈ அர்த்தராத்ரி எக்கடுக்கு பயனின்சி வச்சாரு?
2: பரப்பு!
1: நாக்கு வெண்டுனே ஜபாபு அவசரம்.
3: செப்பு மல்லிகா, மனம் சூசி வச்சினதேமோ மகாராஜுலக்கு திலே செப்பு.
2: உத்தியானவனவுலோக்கு வெளி வச்சாம் பிரபு.
1: போவட்டானிக்குகள காரணம் அர்த்தராத்ரி அந்தப்புரம் வதலடம் க்ஷந்தவியங்கானி அபராதம்.
3: ஆகர்ஷ்ணியமைன முரளிகானமோ நேனட்டு வெள்ளடானிக்கு காரணம் பிரபு.
1: மகாராணி ரகசிய மார்க்கான ராகப்போக்கலு ஜரப்படம் அனுமானாஸ்பதம்.
3: பிரபுல கீர்த்திக்கு கலங்க மாப்பாதின்சே நேரம் நான் ஒழுங்கு ஜரகலேது பிரபு.
1: முரளிகானம் விரடானிக்கு நீவு உத்தியானவனலோ கருகினாவனி நேனு நம்மவலைனா? நீவு குட்டிலம். இந்தடி ஆந்திர சாம்ராஜ்ய பட்ட மகிஷிவி, நீவு கோரின ராஜ்யன்லோனி ஏ காய்குடு வச்சி நீ பாதால வத கானம் செய்யடு?
3: பிரபுல் அந்த வித்தையக மாட்டடக்கண்டி.
1: முரளிகானம் வினடானிக்கனே நெப்பந்தோ, அர்த்தராத்ரி பரபுருஷனிதோ.
3: பிரபு, அந்தடி மாட்டலதக்கண்டி. பிரபுல் இந்த வரக்கு நான் ஹிருதயன் அர்த்தம் சேசுக்கொரகு போவட்டும் நான் துருதிருஷ்டம். தலி தந்துலது வதலி, தம பாத சேவக்கொரகு வச்சிட நண்டு. இந்த நிர்தயகா மாட்டடைக் கண்ணா மீ கட்கந்தோ கண்டின்சி வேண்டு பிரபு.
1: அப்பவித்ரமைன ரக்தானி நா கட்கம் வாஞ்சின்சது.
3: பிரபு, நேனு நிஷ்கலங்கனம். ஆபதவு நா வம்சகாவரு வனுக்கே கலங்கும். மத்சலேனி கஜபதி வம்சம் நாதி. நேனு அப்பவித்ரனு கானும். கானேரலும் மீலோனி குட்டிலத்து மாட்டல பலிக்கிஸ்துனதி.
1: ஏமண்டிவி, நீதி மத்சலேனி கஜபதி வம்சமா? மரி நா வம்சமு கலங்கமைனதா?
3: நேனட்ல அனலேது பிரபு.
1: நாவம்சுமுனே அவமான பரிச்சன நீவு, நான் அந்தப்புரமன நுண்டுடக்கு அருகுராலவு காது. நிஷ்கலும் குடையின நீ தன்றி வத்தக்கே போ, இக்க நீ முகம் சூபின்சக்கும்.
3: அது ஜீவித்தவலோ ஜருக்குரதி காது. ஜீவின்சடமோ மலனின்சடமோ நாக்கு இக்கடனே காணி, அக்கட காது பிரபு. பிரபு, சேயனி நேரானிக்கு சிக்ஷ விதின்சடம் தர்ம சமதம் காது. தயவு சொல்லுங்க.

0: முத்தா என் நல்ல முத்தா லிங்கலிட்டுக்கோ ஜீ மச்சிட்டுக்கோ கச்சப்பனா
1: கேவு